0: ஆசிங் உருத்தும்
1: வல்லரிச்சி கும்பர் உந்தல் ஜாத்
0: தலோங் இத்தின்சி உந்தலான் ஹரசு சம்னாஸ் துருகின்தும் பார்த்தவில் ஜிவேத்தில்தே புலுஸ்தில்லேன் ஹனுங்கிஷ்லா